0: nanu subo i jiti ma gwa na de fu ma lo wi si mu gwa ma gu li wa fu ma su nie an na wa chui ngo zen lo zi le
1: 云南广播电视台民族广播
2: 云南广播电视台民族广播
3: 那好科普 TV
4: 正扩大天文显示会
3: 当代十三班
4: 你所有在乎